0: ரேடியோ மக்ஃபாஸ்ட் 90.4 நாட்டுக்காருக்கு கூட்டாய். ரேடியோ மக்ஃபாஸ்ட் 90.4 டைம் செட்
1: 9:00. வருஷங்களாய் விதரணம் செய்து வருது திருவள்ளையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ் மிதமாய வில மிகச்ச வில்பனானந்தர சேவனம் ஜியோ ஏஜென்சிஸ் காவேரி பில்டிங் தீபா டவர்னு சமீபம் திருவள்ளா.

ஏஜென்சிஸ் திருவல்லா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லாஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவா ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருது திருவல்லையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவல்லா.

0: ரேடியோ மக்ஃபாஸ்ட் 90.4 நாட்டுக்காருக்கு கூட்டாய்.
1: திருவெல்லையிலே பிரசஸ்த ஸ்வயம்பரண ஸ்தாபனமாய மார் அத்தனாசியோஸ் காலேஜ் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் மக்ஃபாஸ்ட் 2026-27 அத்தியன வருஷத்தேக்குள்ள MSc பயோ இன்ஃபோமாட்டிக்ஸ் கோர்ஸிலேக்கு பிரவேசனம் ஆரம்பிச்சு. ஜீனோமிக்ஸ், புரோட்டியோமிக்ஸ், டாட்டா அனாலிசிஸ், பயோ இன்ஃபோமாட்டிக்ஸ் டூளுகൾ, கம்ப்யூட்டேஷனல் பயோளஜி தொடங்கிய நவீன மேகலகளில் வித்யார்த்திகளுக்கு பிராயோகிக பரிசீலனவும் கவேஷண அவசரங்களும் லபியமாகும். யோகியதையுள்ள வித்யார்த்திகளுக்கு இப்போ തന്നെ அபேட்சிக்காம். பரிமித சீட்டுகள் மாத்திரம். கூடுதல் விவரங்களுக்கும் ஆன்லைன் அபேட்சிக்குமாய் மக்ஃபாஸ்ட் ஒஃபீஷியல் வெப்சைட் சந்திக்க அல்லது காலேஜ் ஆபீஸுமாய் பந்தப்படுக. மக்ஃபாஸ்ட் மார் அத்தனாசியோஸ் காலேஜ் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் ஆட்டோனமஸ் காலேஜ் திருவல்ல.
2: இன்று ஞான் திருவல்லிலேக்கு போகையான. തിരുവല്ലയിലാണ് കേരളത്തിലെ ഏറ്റവും വലിയ ഡിസൈനർ ബൊട്ടിക്കായ ഇലാനുള്ളത്. ലോകോത്തര നിലവാരമുള്ള ഫാഷനുകളും ട്രെൻഡുകളും കളർ കോമ്പിനേഷനുകളും എല്ലാം ആദ്യം വരുന്നത് തിരുവല്ലയിലാണ്. ഇലാൻ ക്ലാസിക്സിലെ വെറൈറ്റി കളക്ഷൻസ് അതെന്നെ ശരിക്കും അതിശയിപ്പിച്ചു.
0: ഇലാൻ ക്ലാസിക്സ്, മുത്തൂർ, തിരുവല്ല.
3: സർജറി എന്ന് കേൾക്കുമ്പോഴേ പേടിയാ.
1: വിഷമിക്കേണ്ട, ചെങ്ങന്നൂർ KMC ഹോസ്പിറ്റലിലെ ഇന്റർവെൻഷണൽ റേഡിയോളജി വിഭാഗത്തിൽ ശസ്ത്രക്രിയയില്ലാതെ സ്ട്രോക്ക്, ഫൈബ്രോയിഡ്സ്, പ്രോസ്റ്റേറ്റ്, തൈറോയ്ഡ്, കാലിലെ ബ്ലോക്കുകൾക്കും മറ്റ് സങ്കീർണതകൾക്കും അതിവേഗം മികച്ച ചികിത്സ. ഡോക്ടർ KM ചെറിയാൻ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് മെഡിക്കൽ സയൻസസ്, ചെങ്ങന്നൂർ.

கோடை பயோ ஸ்பெக்ட்ரம் 2026 பயோலஜிக்கல் சயின்சஸ் என்ற விஷயத்தை ஆஸ்பதமாக்கிய அந்தர்தேசிய கான்பரன்ஸ் 2026 ஜூன் 17-18 தேதிகளில் நடக்கணும். தேசிய அந்தர்தேசிய தலத்திலுள்ள சாஸ்திரஜர், கவேஷகர், அத்தியாபகர், வித்தியார்த்திகள் என்னிவர் பங்கெடுக்கிற ஈ அக்காதமிக் சங்கமத்தில் பைட்டோகெமிஸ்ட்ரி, ஜீனோமிக்ஸ், என்வயன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, AI அசிஸ்டட் ட்ரக் டிஸ்கவரி, மைக்ரோபியல் இன்ட்ராக்ஷன் என்னிவ உள்பட ஜீவசாஸ்திரத்திலே நவீன கவேஷண மேகலகளை ஆஸ்பதமாக்கி பிரபாஷணங்களும் சாஸ்திரீய சர்ச்சைகளும் சங்கடிப்பிக்கணும். ஃபெடரல் பேங்க், திருவல்ல, டைஜி பயோடெக்னாலஜிஸ் எറണാകുളം, ஸ்பெக்ட்ராடிக்ஸ் ஃபார்மா பிரைவேட் லிமிடெட் புனே என்னி பிரமுக ஸ்தாபனங்களோட பின்துணையோட அந்தர்தேசிய சம்மேளனத்தை ஓரல் பிரசன்டேஷனும் போஸ்டர் பிரசன்டேஷனும் ஈ கான்ஃபரன்ஸ் அவசரம் ஒருக்கணும். கூடுதல் விவரங்களுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனும் www.macfast.org பயோஸ்பெக்ட்ரம் 2K26 என்ற வெப்சைட் சந்திக்கவும். ரெஜிஸ்டர் செய்யண்ட அவசான தீயதி ஜூன் 14. பயோ

0: ரேடியோ மேக்வாஸ் 90.4 டைம் செக்.
1: 3 o'clock. திருவல்லையில் ஆதிமை லாசிக் சேவனம் லபியமாக்கிக் கொண்டு அமிதா ஐ கேர் இனி கண்ணடியும் கான்டாக்ட் லென்ஸும் ஒக்கமாற்றி காய்ச்சியுடன் சுவாதந்திரம் வேடும். 35 வருஷத்தை சேவன பாரம்பரியத்தோடு கூடிய திருவல்லையிலே ஐ கேர் ஹாஸ்பிட்டல் அமிதா ஐ கேர் கேட்டராக்ட், ரெட்டினா, கோர்னியா, கிளோகோமா, பீடியாட்ரிக் ஆப்தால்மாலஜி தொடங்கிய கண்ணின் எல்லா பரிசோதனைகளும் லாசிக் சேவனமும் இனி ஆதுனிக சௌகரியங்களோடு கூடி இன்று தான் சந்தர்ஷிக்கும் அமிதா ஐ கேர் இன்டர்நேஷனல் காம்ப்ளெக்ஸ், புஷ்பகிரி ரோட், திருவல்லா.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க, யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேச
0: பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

ஏஜென்சிஸ் திருவல்லா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லாஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவா ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிய 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருன திருவல்லையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவல்லா.

0: திருவல்ல முத்து ஏட்டுமானூர்
1: ஜியோ ஏஜென்சி திருவல்ல கிராம்ப்டன் பேஸ் கிர்லோஸ்கர் வி கார்ட் பம்ப் செட்டுகள் கிராம்ப்டன் ஃபேன்ஸ் சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க் கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ் மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ஞ 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வரணும் திருவல்லையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ் மிதமாய வில மிகச்ச வில்பனானந்தர சேவனம் ஜியோ ஏஜென்சிஸ் காவேரி பில்டிங் தீபா டவர்னு சமீபம் திருவல்ல

0: ஏஜென்சிஸ் திருவல்லா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லாஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவா ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருது. திருவல்லையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ், மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவல்லா.
1: സർജറി എന്ന് കേൾക്കുമ്പോഴേ പേടിയാ.
2: വിഷമിക്കേണ്ട, ചെങ്ങന്നൂർ KMC ഹോസ്പിറ്റലിലെ ഇന്റർവെൻഷണൽ റേഡിയോളജി വിഭാഗത്തിൽ ശസ്ത്രക്രിയയില്ലാതെ സ്ട്രോക്ക്, ഫൈബ്രോയിഡ്സ്, പ്രോസ്റ്റേറ്റ്, തൈറോയ്ഡ്, കാലിലെ ബ്ലോക്കുകൾക്കും മറ്റ് സങ്കീർണതകൾക്കും അതിവേഗം മികച്ച ചികിത്സ. ഡോക്ടർ KM ചെറിയാൻ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് മെഡിക്കൽ സയൻസസ്, ചെങ്ങന്നൂർ.